0: ராம வர்மா மியூசிக் ஸ்கூல். ஸ்ரீமதி பாலாமணி ஜாயின்ட் ஆகாஷ்வாணி மதுரை இன் த இயர் 1992. அக்ளைம்ட் ஃபார் ஹர் ராகா ஆலாபனா ஸ்டைல் ரெண்டிஷன், ஷி ஹாஸ் டிராவல்ட் எக்ஸ்டென்சிவ்லி ஃபார் பர்ஃபார்மன்சஸ். ஸ்ரீமதி பாலாமணி ஈஸ்வர் இஸ் அன் ஏ கிரேட் ஆர்டிஸ்ட் ஆஃப் ஆகாஷ்வாணி அண்ட் இஸ் த ரெசிபியன்ட் ஆஃப் செவரல் அவார்ட்ஸ் அண்ட் அக்லேட்ஸ்.
1: ஆஜ் கே காரியக்ரம் மே ஸ்ரீமதி பாலாமணி ஈஸ்வர் கே சாத் சங்கத் கர் ரஹே ஹை வயலின் பர் ஸ்ரீமதி பரூர் எம் கே அனந்த லக்ஷ்மி, மிருதங்கம் பர் ஸ்ரீ பி கணபதி ராமன் ததா கஞ்சிரா பர் ஸ்ரீ உடுப்பி எஸ் ஸ்ரீகாந்த். ஸ்ரீமதி பாலாமணி ஈஸ்வர் அப்னே காரியக்ரம் கா சுபாரம்ப் சந்த் தியாகராஜ் கி ரச்சனா ப்ரோவ பாரமா சே கர் ரஹி ஹை ராக் பகுதாரி பர் ஆதாரித் ஏ ரச்சனா ஆதி தால் மே நிபத் ஹை.
0: இன் டுநைட்ஸ் கான்சர்ட் ஸ்ரீமதி பாலாமணி ஈஸ்வர் இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீமதி பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி ஆன் த வயலின், ஸ்ரீ பி கணபதி ராமன் ஆன் த மிருதங்கம் அண்ட் உடுப்பி ஸ்ரீ எஸ் ஸ்ரீகாந்த் ஆன் த கஞ்சீரா. த கான்சர்ட் பிகின்ஸ் வித் ப்ரோவ பாரமா கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் பகுதாரி செட் டு ஆதி தாள்.